0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திரிகடுகம், கிறிஸ்தவ இலக்கியங்கள் மற்றும் செய்திகள். திரிகடுகம்.
2: அன்பிற்கினிய தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுக பயணத்தில் இணைந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். திரிகடுகத்தின் அடுத்த செயலுக்குள் நாம் நுழைகிறோம். இறப்பதற்குரியவர் தொழில்கள். பகை முன்னர் வாழ்க்கை செயலும், தொகை நின்ற பெற்றத்துள் கோலின்றி சேரலும், முன் தன்னை காய்வானை கைவாங்கி கோடலும், இம்மூன்றும் சாவ உருவான் தொழில். இறப்பதற்கு உரியவருடைய செயல்கள், அதாவது இவற்றையெல்லாம் செய்தால் அழிவு உறுதி. அந்த வகையில் தான் முதலில் தன் பகைவர் முன்னால் தன்னுடைய செல்வ செழிப்பையெல்லாம் காட்டி கொண்டிருத்தல் என்று இருக்கிறதே, அது உறுதியாக சாவை தரும். இரண்டு, பசுமாட்டு கூட்டம் இருக்குது பாருங்க, அது எல்லாம் சேர்ந்து கூடி நிற்குது பெருந்திரளாக, அந்த நேரத்தில் அதற்குள் கையில் ஒரு கோல் கம்பின்றி நடந்து போகிறது இருக்குது பாருங்க, அது உறுதியாக சாவை தரும். இந்த இரண்டையும் போன்று மூன்றாவதாக தனக்கு நேர் முன்னாகவே நின்று அங்கு நம்மை அப்படியே புரிந்து தள்ளுறான், எதிர்த்து கண்டபடி பேசுகிறான், அப்படிப்பட்ட ஒருவரை தன் உறவாக அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் இருக்குது பாருங்க, அதுவும் வழிவை தரும். இந்த மூன்றுமே கண்டிப்பாக உறுதியாக சாவை தரும், சாவை தருவதற்குரிய ஏதுவான செயல்கள் என்று நல் ஆதனார் இங்கு பதிவு செய்கிறார். அந்த வரிசையில் முதலில் அவர் இங்கு குறிப்பிடுவது, நம் பகைவர் முன்னால் நம்முடைய செல்வ செழிப்பை காட்டிக்கொண்டு இங்கு வாழக்கூடாது. பன்றிகள் முன்னால் முத்துக்களை வீசாதீர் என்று ஏ சொல்கிறார் பார்த்தீங்களா. ஏன் அந்த முத்துகளின் மேல் அது அப்படியே நடமாடிக்கொண்டு நம் மீது சீறி பாயும். அதை போன்று இருக்கிற செல்வத்தை இங்கு பகைவராகத்தான் அவர் இருக்கிற, அவர் முன்னால் இங்கு காட்ட வேண்டிய தேவையில்லை. இல்லை, அவர் முன்னால் நான் அப்படி வாழ்ந்து காட்டணும், நான் அப்படி செய்யணும் என்றெல்லாம் வெறியேற்றுகின்ற அந்த செயல் செய்துவிடக்கூடாது. வள்ளுவர் இவ்வாறு சொல்கிறார், வழி நோக்கான் வாய்ப்பன செய்யான், பழி நோக்கான் பண்பிலன் பற்றார்க்கு இனிது. அப்போ இவை எல்லாமே பகைவர்கள் எதிரிகளுக்கு இனிதாக அமைந்துவிடும். ஆக இவையெல்லாம் இங்கு நாம் ஆராய்ந்து அதன் அடிப்படையில் திட்டமிட்டு செயல்படாமல் இருந்தோம் என்றால், வாய்ப்பான நல்ல செயல்களை உரிய நேரத்தில் செய்யாமல் இருந்தோம் என்றால், அவன் நம் மீது பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் இருக்கிறான், அதை அறியாமல் நாம் செயல்படுகிறோம் என்றால், இத்தகைய இந்த செயல்களை போன்றுதான் இங்கு அந்த நம்முடைய கயமை தன்மையோடு நமக்கு எதிராக செயல்படுகின்ற அந்த எதிரி, அந்த பகைவன் இங்கு இருக்கின்ற பொழுது அந்த இடத்திலேயே ஒரு பெரிய செல்வ செழிப்புள்ளவனாக வாழ்வதற்கு முயலுகின்ற அந்த தன்மையும் அறியாமை அது அழிவை தரும். ஆக மற்றவர்களை சீண்டக்கூடாது என்று சொல்கிறார்களே, அந்த சீண்டுகின்ற ஒரு தன்மையாக இது அமையும். நாம் அதில் ஏதோ ஒரு பெரிய தற்பெருமை கொண்டு அவர்கள் முன்னால் இப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது அது நன்றன்று. நன்றன்று எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. எல்லாருமே பணிவோடு தான் இருக்க வேண்டும் எந்த நிலையில் இருந்தாலும். அவர்களுள்ளும் யார் நல்ல உயர்வான தன்மையில் இருக்கிறாங்களோ அத்தகைய பெரியவர்கள், அவங்க பணத்தின் அடிப்படையிலோ அறிவின் அடிப்படையிலோ புகழின் அடிப்படையிலோ அல்லது அரசியலின் அடிப்படையிலோ நற்பெயர்கள் பெற்றிருக்கிற அந்த அடிப்படையிலோ எவை என்றாலும் சரி, அந்த சூழல்கள் எல்லாம் பணிவை கூடுதலாக பெற்றிருக்க வேண்டும். அது பகைவர்கள் மனம் மாறுவதற்கு கூட ஒரு வாய்ப்பை உருவாக்கும். மாறாக அந்த பகைவர்களை எதிரிகளை சீண்டுகின்ற அளவுக்கு தன்னுடைய செல்வ செழிப்பை அங்கு வெளிக்கொணர்ந்து ஆடம்பரமாக பகட்டாக ஆகா ஓகோ என என்றெல்லாம் இருந்தோம் என்றால், அது எந்த வகையிலும் நமக்கு ஒரு மருந்தாக அமையாது, அது ஒரு விஷமாகத்தான் அது அமையும் என்கின்ற வகையில்தான் சாவுவதற்கு ஏற்புடைய தகாத செயல்களாக இருக்கின்றவற்றுள் முதன்மையாக நல் ஆதனார் வைப்பது என்பதே இதுதான். எனவே எவர் முன்னும் என்பதல்ல, எதிரிகள் முன், நம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முன், நம் மீது பொறாமை கொண்டு நம்மை அழித்து விட வேண்டும் என்கிற அந்த வெறித்தனத்தோடு இருக்கிறவர்களுடைய அவர்களுடைய கண் முன் கொண்டு நாம் இத்தகைய செயல்களை செய்துவிடக் கூடாது. மாறாக பண்பான பணிவான அந்த செல்வத்தை கொண்டும் கூட அந்த பகைவர்கள் ஒருவேளை தேவையான ஒரு நிலையில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பணிவோடு உதவுகின்ற இத்தகைய மேன்மையான செயல்களை செய்ய வேண்டுமே தவிர அவர்கள் நம் மீது இன்னும் பழிவாங்குகிற அளவுக்கு வெறியை தோண்டுகின்ற செயல்களை செய்துவிடக்கூடாது என்கிற அந்த செய்தியை உள்ளத்தில் பதித்துக் கொள்வோம். இன்று நாம் ஆய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சொல் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் என்ன? ஐஸ்வர்யா பலருக்கும் தெரிந்திருக்கும், பொருள் என்ன வேறொன்றும் இல்லை, பெருஞ்செல்வம். ஐஸ்வர்யம் என்பது அது சமஸ்கிருத சொல்லுதான். இன்னும் நம்முடைய உடன்பிறப்பு சபைகளை சார்ந்த நண்பர்கள் ஐஸ்வர்யம் அப்படின்னு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. பெருஞ்செல்வம், செல்வம் இவ்வாறு பயன்படுத்தலாம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: கிறிஸ்தவ இலக்கியம்
0: இயேசு காவியம் பாடல் 10 இயேசுவின் ஞான ஸ்நானம். சென்ற உரையில் யோர்தான் நதிக்கரையில் மக்கள் மனம் மாற தண்ணீரில் திருமுழுக்கு அளித்த புனித ஸ்நாபக அருளப்பரின் உன்னத தவ வாழ்வை குறித்து சிந்தித்தோம். அவர் பெருக வேண்டும், நான் குறைய வேண்டும் என்று பணிவோடு மெசியாவின் வருகையை அறிவித்த அவரது மாபெரும் சாட்சிய வாழ்வை சிந்தித்து மகிழ்ந்தோம். அதன் தொடர்ச்சியாக அதே யோர்தான் நதிக்கரைக்கு தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு எளிய மனிதராய் வந்து திருமுழுக்கு பெற்று மூவூர் இறைவனின் தெய்வீக வெளிப்பாட்டோடு தனது பொது வாழ்வை தொடங்கும் உன்னத மறைபொருள் குறித்து இன்று காண்போம். பாடல் 10 இயேசுவின் ஞான ஸ்நானம். ஊரார் பெற்று உவகை அடையும் ஞானஸ்நான நல்முழுக்கதனை அருளப்பர் என்னும் அன்பர் இடத்தில் தாமும் பெறும் ஒரு தன்மையராகி தேவகுமாரன் சென்றார். ஒரு நாள் நல்லோர் ஆக்கிட ஞானஸ்நானம் செய்விக்கும் எம் திருமுழுக்காளரே, அடியேன் உம்மை அண்டி வந்துள்ளேன் என்றபடிக்கு இரு கை நீட்டி தாழ்ந்தார் இயேசு. தாழ்ந்தவர் தம்மை அங்கையால் தூக்கி அருளப்பர் தாழ்ந்தார். உங்கள் கரத்தால் உலக முழுவதும் ஞான முழுக்கை நாடிடும்போது நானும் அதனை தேடும்போது நானு தருவது ஞானஸ்நானம். தேவகுமாரா செய்பவன் ஒன்று தேசமும் மக்களும் தேடுவது உம்மையே என்றார் உடனே இயேசு உரைத்தார். நிறைந்த கையால் நியமம் நிறைவுறள் நாயகன் வகுத்த நல்வழியாகும். தடை செய்யாமல் தருவீர் பெரியர் உடனே வானிலிருந்து பறக்கும் புறாபுல் பரிசுத்த ஆவி இறங்கி வருவதை இயேசு கண்டார். ஓங்கும் வானிலே ஓரொளி கேட்டது, இவரே நமது இனிய குமாரர், இவரிடம் நான் என்னையே காண்கிறேன், பொங்கும் மகிழ்வில் பூரிப்படைகிறேன். உலகத்து மக்கள் யாவரும் தங்களின் பாவக்கரைகளை நீக்கிக் கொண்டு உள்ளத்தில் பேரானந்தமும் உவகையும் அடையும் பொருட்டு யோர்தான் நதிக்கரையில் புனிதமான திருமுழுக்கு நல்வேள்வி நடந்து கொண்டிருந்த விவிலிய பின்னணியினை இந்த பகுதியானது மிக அழகாக விவரிக்கிறது. அந்த புனிதமான திருமுழுக்கினை மக்களுக்கு தந்து கொண்டிருந்தவர் அருளப்பர் என்று அன்போடு அழைக்கப்படும் திருமுழுக்கு யோவான் ஆவார். அவர் யூதேய பாலை நிலத்திலும் யோர்தான் நதிக்கரைகளிலும் மிக எளிய வாழ்வு வாழ்ந்து வரவிருக்கும் மெசியாவின் வருகைக்காக மக்களை மனமாற்றத்தின் வழி ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்த பேரன்பராவார். இத்தகைய ஆன்மீக சூழலில் உலகத்தையே படைத்து இரட்சிக்கும் தெய்வீக வல்லமை கொண்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண மனிதனைப் போல தாமும் அந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உன்னத தன்மையினை தன் உள்ளத்தில் கொண்டார். அவர் பாவமற்ற தூயவராக இருந்தாலும் மானிட முறைமைகளுக்கு உட்பட விளைந்தார். விண்ணுலக அரசராகிய அவர் மண்ணுலக மனிதர்களின் முறைமைகளுக்கும் இறைவனின் திட்டத்திற்கும் முழுமையாக மதிப்பளிக்க எண்ணினார். இதனால் ஒரு சாதாரண பாவியைப் போல தம்மையே தாழ்த்தி கொண்டு அருளப்பர் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்த அந்த யோர்தான் நதிக்கரையை நோக்கி ஒரு எளிய மனிதராய் நடந்து சென்றார். அருளப்பரின் முன்னிலையில் போய் நின்ற இயேசுபிரான் மக்களை நல்வழிப்படுத்தி
3: அவர்களை நல்மணம் கொண்ட நல்லோர்களாக மாற்றுவதற்காக இந்த ஞானஸ்நானத்தை வழங்கிக் கொண்டிருக்கும் எம் உன்னத திருமுழுக்காளரே என்று புனித யோவானை போற்றி குருத்துவ மாண்போடு அவரை அன்போடு அழைத்தார். தொடர்ந்து இயேசு, இதோ உமது புனித கரங்களால் என் நல்முழுக்கினை பெற்றுக்கொள்வதற்காக எளியவனாகி அடியேன், உம்மை நாடி உம்மை அண்டி வந்துள்ளேன் என்று மிக மிக தாழ்மையோடு பணிவின் சிகரமாக நின்று அருளப்பரிடம் திருமுழுக்கு தருமாறு வேண்டி கூறினார். அவ்வாறு உரைத்தபடியே விண்ணிற்கும் மண்ணிற்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்து ஒரு சீடனைப் போல தன் இரு கரங்களையும் ஏந்தி அருளப்பரின் முன்னிலையில் ஞானஸ்நானம் பெறுவதற்காக தன் திருமுடியை தாழ்த்தி வணங்கி நின்றார். எல்லா துதிக்கும் பெருமைக்கு உரியவராகிய இயேசு மனித குலத்தின் மீட்புக்காக தன்னையே இவ்வாறு தாழ்த்தி கொண்டார். தனது முன்னே பிரபஞ்சத்தின் நாயகர் தலைவணங்கி நிற்பதைக் கண்ட அருளப்பர் பதறி போனார். உடனே தனது உள்ளங்கையால் இயேசுவின் திருக்கரங்களை தாங்கி பிடித்து அவரை தூக்கி நிறுத்தி, ஆண்டவரே, நீர் என் முன்னால் தாழ்வதா என்று கூறி தானும் இயேசுவின் காலடியில் மிக அதிகமாக தாழ்ந்து பணிந்து தனது தகுதியின்மையை வெளிப்படுத்தினார். பெரும் திகைப்புடன் இயேசுவை நோக்கிய அருளப்பர், ஆண்டவரே, உமது தூய்மையான கரங்களினால் இந்த உலகம் முழுவதுமே ஆன்மீக முழுக்கை நாடி தேடி காத்து கொண்டிருக்கிறது. உம்மால் படைக்கப்பட்ட சாதாரண மனிதனாகிய நானும் அந்த ஞானத்தையே உம்மிடம் தேடி நின்று கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்க நான் உமக்கு ஞானஸ்நானம் தருவதா? இது எப்படி பொருந்தும் என்று வினவினார். அகில உலகையும் ஆளும் தேவகுமாரனே, நான் உமக்கு ஒன்று சொல்கிறேன், கேளும். இந்த தேசமும் இதில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த மனித குலமும் தங்களின் பாவங்களிலிருந்து விடுதலை பெற தேடிக்கொண்டிருப்பது உங்களை மட்டும்தான். நீரே உலகின் ஒளியாகவும் தேடலின் முடிவாகவும் இருக்கும்போது சிறியவனாகிய நான் உமக்கு திருமுழுக்கு கொடுப்பது இறை

0: செய்திகள்.
1: ஒவ்வொரு மனித உயிரும் இறைவனின் புனிதமான கொடை என்பதை உணர்ந்து அதன் மாண்பை பாதுகாக்குமாறு உலகெங்கிலும் உள்ள நம்பிக்கையாளர்கள் அனைவருக்கும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். ஜூலை 2 வியாழனன்று வெளியிட்டுள்ள ஜூலை மாதத்திற்கான தனது இறைவேண்டல் கருத்தில் இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை, நிபந்தனையின்றி வாழ்வை வரவேற்கவும், பலவீனமானவர்களை கனிவோடு அரவணைக்கவும், வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்தையும் மரியாதையோடு வழிநடத்தவும், குரலற்றவர்களின் குரலாக நின்று அவர்களை துணிவோடு பாதுகாக்கவும் வலியுறுத்தினார். பிறர் மீது அலட்சிய மனப்போக்கை காட்டுவதாலும், மனிதரை புறக்கணிக்கும் கலாச்சாரத்தில் சிக்கிக் கொள்வதாலும் அவர்களை அன்பிற்குரியவர்களாக காண தவறியதற்காக இறைவனிடம் மன்னிப்பு கூறிய திருத்தந்தை, மனித உயிரை எப்போதும் மதித்து தேர்ந்தெடுக்கும் புதிய இதயத்தையும், அதை நடைமுறை செயல்களால் பாதுகாக்கும் தாராள மனப்பான்மையையும் அனைவருக்கும் அருளுமாறு இறைவேண்டல் செய்தார். திரு அவை வாழ்வின் நற்செய்திக்கு உயிரோட்டமான சாட்சியாக இருந்து ஒவ்வொரு உயிரும் வரவேற்கப்பட்டு மதிக்கப்படும் இல்லமாக விளங்க வேண்டும் என்றும், யாரும் புறக்கணிக்கப்படாத சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றும் திருத்தந்தை வலியுறுத்தினார். இறுதியாக ஆண்டவர் இயேசுவைப் போல மேன்மை, உண்மைத்தன்மை மற்றும் தன்னலமற்ற அர்ப்பணிப்புடன் ஒவ்வொரு மனித உயிரையும் நேசித்து அதன் ஒப்பற்ற மாண்பை வார்த்தைகளாலும் செயல்களாலும் உலகிற்கு அறிவிக்கும் சாட்சிகளாக வாழ அனைவருக்கும் அழைப்பு விடுத்து திருத்தந்தை தனது இறைவேண்டலை நிறைவு செய்தார்.
0: திருத்தந்தை 14 லியோ அவர்களின் ரோம் வாழ்வை பதிவு செய்யும் ரோமில் லியோ என்ற ஆவணப்படத்தை திருப்பீட தகவல் தொடர்பு துறையின் தலையங்க இயக்ககம் வெளியிட்டுள்ளது. திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்னர் ராபர்ட் பிரான்சிஸ் ப்ரோவைஸ்ட் அவர்கள் ரோம் நகரில் கழித்த ஆண்டுகளில் நேர்காணல்கள், காப்பக காட்சிகள் மற்றும் அரிய புகைப்படங்கள் வழியாக இந்த ஆவணப்படம் எடுத்துரைக்கிறது. செய்தியாளர்களான பெலிப்பே ஹரோரா, எஸ்பாலியட், சல்வத்தாரோ செர்னூசியோ மற்றும் திசியானா கம்பீசி ஆகியோர் தயாரித்துள்ள இந்த ஆவணப்படத்தை ஜைமே விஸ்காயினோ ஆரோ தொகுத்து வழங்கியுள்ளார்.
1: தெற்கு வியட்நாமில் உள்ள தாக்சை திருப்பயண மையத்தில் ஜூலை 2 வியாழனன்று இடம்பெறவுள்ள அருள்பணி பிரான்சிஸ் சேவியர் துரோங் பூ தியப்பின் வரலாற்று சிறப்புமிக்க அருளாளர் பட்டமளிப்பு விழாவிற்கான இறுதி ஏற்பாடுகளை வியட்நாமிய கத்தோலிக்கர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். வியட்நாமில் இருந்து மட்டுமல்லாமல் இதர ஆசிய நாடுகள் மற்றும் உலகம் முழுவதிலும் உள்ள வியட்நாமிய சமூகங்களைச் சேர்ந்த ஏறத்தாழ 100,000 திருப்பயணிகள் இதில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது அந்நாட்டு வரலாற்றிலேயே மிகப்பெரிய கத்தோலிக்க கூட்டங்களில் ஒன்றாக அமைய உள்ளது. திருத்தந்தை 14 லியோ அவர்களின் சிறப்பு தூதர் கர்தினால் லூயிஸ் அந்தோனியோ தாக்லே அவர்கள் தலைமையில் நடைபெறும் இந்த அருளாளர் அறிவிப்பு திருப்பலியில் வியட்நாம் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த 2,000 அதிகமான அருள்பணியாளர்களும் ஏறத்தாழ 70 ஆயர்கள், பேராயர்கள் மற்றும் கர்தினால்களும் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காந்தோ மறை மாவட்டம் இந்த பிரம்மாண்ட கூட்டத்திற்கு வசதியாக பெரிய கூடாரங்கள், எல்இடி திரைகள், ஒலி அமைப்புகள், மருத்துவ முகாம்கள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட விரிவான பணிகளை நிறைவு செய்துள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் பங்கேற்கும் திருப்பயணிகளுக்காக கையால் செய்யப்பட்ட ஏறத்தாழ 30,000 ஜபமாலைகள், 50,000 புனித படங்கள் மற்றும் அருள்பணி தீயப் பற்றிய ஒரு நினைவு புத்தகம் ஆகியவை தயார் செய்யப்பட்டுள்ளன. ஒன்றாக இருத்தல், பீயிங் டுகெதர் என்ற குறிக்கோளின் வழிகாட்டுதலோடு 280 மேற்பட்ட அருள்பணியாளர்களும் 100,000 தன்னார்வலர்களும் ஒன்றிப்பு மற்றும் பணிவாழ்வின் உணர்வோடு இந்த விழா சிறக்க உழைத்துள்ளனர்.
0: கத்தோலிக்கர்கள் தங்கள் கிறிஸ்தவ நம்பிக்கையை துணிவுடன் பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறிய பேராயர் ரொனால்டு ஹிக்ஸ் அவர்கள், எந்த ஒரு சவாலான சூழ்நிலையிலும் இயேசு எப்போதும் நம்மோடு படகில் இருக்கிறார் என்பதை நினைவில் கொண்டு ஒருபோதும் நம்பிக்கையை இழக்க வேண்டாம் என்றும் வலியுறுத்தினார். புனித பேதுரு பெருங்கோவிலில் திருத்தந்தை 14 லியோ அவர்களிடமிருந்து பேராயர்களுக்கு வழங்கப்படும் பள்ளியம் எனும் ஆட்டு ரோமத்தால் செய்யப்பட்ட தோல் துகிலை பெற்றுக்கொண்ட

0: ராயர் ரொனால்ட் ஹிக்ஸ் அவர்கள் வத்திகான் செய்திக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் இவ்வாறு தெரிவித்தார். தனது புதிய பொறுப்பை குறித்து பகிர்ந்து கொண்ட நியூயார்க் பேராயர் ரொனால்ட் ஹிக்ஸ் அவர்கள் ஒற்றுமை, நற்செய்தி அறிவிப்பு மற்றும் சேவை ஆகியவற்றின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார். பள்ளியம் பெற்றதை திருத்தந்தையுடனான ஆழமான ஒன்றிப்பின் அடையாளமாக விவரித்த பேராயர் ஹிக்ஸ் அவர்கள் மேலும் கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியிலும் ஒற்றுமையை கடைபிடித்து புனிதர்களான பேதுரு மற்றும் பவுலை போல் வாழ வேண்டும் என்ற திருத்தந்த அழைப்பையும் எடுத்துக்காட்டினார். அமெரிக்காவில் பிறந்த முதல் திருத்தந்தையிடமிருந்து இதனை பெற்றுக் கொண்டதில் தமக்குள்ள பெருமிதத்தை வெளிப்படுத்திய பேராயர் ஹிக்ஸ் அவர்கள் இருவருக்குமே சிக்காகோ நகருடன் இருக்கும் பூர்வீக தொடர்பையும் சுட்டிக்காட்டினார். நியூயார்க் நகரை பற்றி பேசிய பேராயர் ஹிக்ஸ் அவர்கள் நியூயார்க் மக்கள் குறித்து பொதுவாக சொல்லப்படும் எதிர்மறையான கருத்துக்களை உடைக்கும் விதமாக அவர்கள் தமக்கு அளித்த அன்பான வரவேற்பு தமக்கு வியப்பு அளிப்பதாக கூறினார்.
1: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திரிகடுகம், கிறிஸ்தவ இலக்கியங்கள் மற்றும் செய்திகள். திரிகடுகம்.
2: அன்பிற்கினிய தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுக பயணத்தில் இணைந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். திரிகடுகத்தின் அடுத்த செயலுக்குள் நாம் நுழைகிறோம். இறப்பதற்குரியவர் தொழில்கள். பகை முன்னர் வாழ்க்கை செயலும், தொகை நின்ற பெற்றத்துள் கோலின்றி சேரலும், முன் தன்னை காய்வானை கைவாங்கி கோடலும், இம்மூன்றும் சாவ உருவான் தொழில். இறப்பதற்குரியவருடைய செயல்கள், அதாவது இவற்றையெல்லாம் செய்தால் அழிவு உறுதி. அந்த வகையில்தான் முதலில் தன் பகைவர் முன்னால் தன்னுடைய செல்வ செழிப்பையெல்லாம் காட்டிக்கொண்டிருத்தல் என்று இருக்கிறதே, அது உறுதியாக சாவை தரும். இரண்டு, பசுமாட்டு கூட்டம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் சேர்ந்து கூடி நிற்குது பெருந்திரளாக. அந்த நேரத்தில் அதற்குள் கையில் ஒரு கோல் கம்பின்றி நடந்து போகிறது இருக்குது பாருங்க, அது உறுதியாக சாவை தரும். இந்த இரண்டையும் போன்று மூன்றாவதாக தனக்கு நேர் முன்னாகவே நின்று அங்கு நம்மை அப்படியே புரிந்து தள்ளுறான், எதிர்த்து கண்டபடி பேசுகிறான், அப்படிப்பட்ட ஒருவரை தன் உறவாக அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் இருக்குது பாருங்க, அதுவும் வழிவை தரும். இந்த மூன்றுமே கண்டிப்பாக உறுதியாக சாவை தரும், சாவை தருவதற்குரிய ஏதுவான செயல்கள் என்று நல்லாதனார் இங்கு பதிவு செய்கிறார். அந்த வரிசையில் முதலில் அவர் இங்கு குறிப்பிடுவது, நம் பகைவர் முன்னால் நம்முடைய செல்வ செழிப்பை காட்டிக்கொண்டு இங்கு வாழக்கூடாது. பன்றிகள் முன்னால் முத்துக்களை வீசாதீர் என்று ஏ சொல்கிறார் பார்த்தீங்களா. ஏன்? அந்த முத்துகளின் மேல் அது அப்படியே நடமாடிக்கொண்டு நம் மீது சீறி பாயும். அதே போன்று இருக்கிற செல்வத்தை இங்கு பகைவராகத்தான் அவர் இருக்கிற அவர் முன்னால் இங்கு காட்ட வேண்டிய தேவையில்லை. இல்லை, அவர் முன்னால் நான் அப்படி வாழ்ந்து காட்டணும், நான் அப்படி செய்யணும் என்றெல்லாம் வெறியேற்றுகின்ற அந்த செயல் செய்துவிடக்கூடாது. வள்ளுவர் இவ்வாறு சொல்கிறார், வழி நோக்கான் வாய்ப்பன செய்யான், பழி நோக்கான் பண்பிலன் பற்றார்க்கு இனிது. அப்போ இவை எல்லாமே பகைவர்கள் எதிரிகளுக்கு இனிதாக அமைந்துவிடும். ஆக இவையெல்லாம் இங்கு நாம் ஆராய்ந்து அதன் அடிப்படையில் திட்டமிட்டு செயல்படாமல் இருந்தோம் என்றால், வாய்ப்பான நல்ல செயல்களை உரிய நேரத்தில் செய்யாமல் இருந்தோம் என்றால், அவன் நம் மீது பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் இருக்கிறான், அதை அறியாமல் நாம் செயல்படுகிறோம் என்றால், இத்தகைய இந்த செயல்களை போன்றுதான் இங்கு அந்த நம்முடைய கயமை தன்மையோடு நமக்கு எதிராக செயல்படுகின்ற அந்த எதிரி, அந்த பகைவன் இங்கு இருக்கின்ற பொழுது அந்த இடத்திலேயே ஒரு பெரிய செல்வ செழிப்புள்ளவனாக வாழ்வதற்கு முயலுகின்ற அந்த தன்மையும் அறியாமை அது அழிவை தரும். ஆக மற்றவர்களை சீண்டக்கூடாது என்று சொல்கிறார்களே, அந்த சீண்டுகின்ற ஒரு தன்மையாக இது அமையும். நாம் அதில் ஏதோ ஒரு பெரிய தற்பெருமை கொண்டு அவர்கள் முன்னால் இப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது அது நன்றன்று. நன்றன்று எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. எல்லாருமே பணிவோடு தான் இருக்க வேண்டும் எந்த நிலையில் இருந்தாலும். அவர்களுள்ளும் யார் நல்ல உயர்வான தன்மையில் இருக்கிறாங்களோ அத்தகைய பெரியவர்கள், அவங்க பணத்தின் அடிப்படையிலோ, அறிவின் அடிப்படையிலோ, புகழின் அடிப்படையிலோ, அல்லது அரசியலின் அடிப்படையிலோ, பெயர்கள் பெற்றிருக்கிற அந்த அடிப்படையிலோ, எவை என்றாலும் சரி, அந்த சூழல்களெல்லாம் பணிவை கூடுதலாக பெற்றிருக்க வேண்டும். அது பகைவர்கள் மனம் மாறுவதற்கு கூட ஒரு வாய்ப்பை உருவாக்கும். மாறாக அந்த பகைவர்களை எதிரிகளை சீண்டுகின்ற அளவுக்கு தன்னுடைய செல்வ செழிப்பை அங்கு வெளிக்கொணர்ந்து ஆடம்பரமாக பகட்டாக ஆகா ஓகோ என என்றெல்லாம் இருந்தோம் என்றால், அது எந்த வகையிலும் நமக்கு ஒரு மருந்தாக அமையாது, அது ஒரு விஷமாகத்தான் அது அமையும் என்கின்ற வகையில்தான் சாவுவதற்கு ஏற்புடைய தகாத செயல்களாக இருக்கின்றவற்றுள் முதன்மையாக நல்லாதனார் வைப்பது என்பதே இதுதான். எனவே எவர் முன்னும் என்பதல்ல, எதிரிகள் முன், நம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முன், நம்மீது பொறாமை கொண்டு நம்மை அழித்து விட வேண்டும் என்கிற அந்த வெறித்தனத்தோடு இருக்கிறவர்களுடைய அவர்களுடைய கண்முன் கொண்டு நாம் இத்தகைய செயல்களை செய்துவிடக்கூடாது. மாறாக பண்பான பணிவான அந்த செல்வத்தை கொண்டும் கூட அந்த பகைவர்கள் ஒருவேளை தேவையான ஒரு நிலையில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பணிவோடு உதவுகின்ற இத்தகைய மேன்மையான செயல்களை செய்ய வேண்டுமே தவிர அவர்கள் நம் மீது இன்னும் பழிவாங்குகிற அளவுக்கு வெறியை தோண்டுகின்ற செயல்களை செய்துவிடக்கூடாது என்கிற அந்த செய்தியை உள்ளத்தில் பதித்துக் கொள்வோம். இன்று நாம் ஆய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சொல் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் என்ன? ஐஸ்வர்யா பலருக்கும் தெரிந்திருக்கும், பொருள் என்ன வேறொன்றும் இல்லை, பெருஞ்செல்வம். ஐஸ்வர்யம் என்பது அது சமஸ்கிருத சொல்லுதான். இன்னும் நம்முடைய உடன்பிறப்பு சபைகளை சார்ந்த நண்பர்கள் ஐஸ்வர்யம் அப்படின்னு தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. பெருஞ்செல்வம், செல்வம் இவ்வாறு பயன்படுத்தலாம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: கிறிஸ்தவ இலக்கியம்
0: இயேசு காவியம் பாடல் 10 இயேசுவின் ஞான ஸ்நானம். சென்ற உரையில் யோர்தான் நதிக்கரையில் மக்கள் மனம் மாற தண்ணீரில் திருமூலுக்கு அளித்த புனித ஸ்நாபக அருளப்பரின் உன்னத தவ வாழ்வை குறித்து சிந்தித்தோம். அவர் பெருக வேண்டும், நான் குறைய வேண்டும் என்று பணிவோடு மெசியாவின் வருகையை அறிவித்த அவரது மாபெரும் சாட்சிய வாழ்வை சிந்தித்து மகிழ்ந்தோம். அதன் தொடர்ச்சியாக அதே யோர்தான் நதிக்கரைக்கு தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு எளிய மனிதராய் வந்து திருமுழுக்கு பெற்று மூவர் இறைவனின் தெய்வீக வெளிப்பாட்டோடு தனது பொது வாழ்வை தொடங்கும் உன்னத மறைபொருள் குறித்து இன்று காண்போம். பாடல் 10 இயேசுவின் ஞானஸ்நானம். ஊரார் பெற்று உவகை அடையும் ஞானஸ்நான நல்முழுக்கதனை அருளப்பர் என்னும் அன்பர் இடத்தில் தாமும் பெறும் ஒரு தன்மையராகி தேவகுமாரன் சென்றார் ஒரு நாள். நல்லோர் ஆக்கிட ஞானஸ்நானம் செய்விக்கும் எம் திருமுழுக்காளரே, அடியேன் உம்மை அண்டி வந்துள்ளேன் என்றபடிக்கு இரு கை நீட்டி தாழ்ந்தார் இயேசு. தாழ்ந்தவர் தம்மை அங்கையால் தூக்கி அருளப்பர் தாழ்ந்தார். உங்கள் கரத்தால் உலகம் முழுவதும் ஞான முழுக்கை நாடிடும்போது நானும் அதனை தேடும்போது நானு தருவது ஞானஸ்நானம். தேவகுமாரா செய்பவன் ஒன்று தேசமும் மக்களும் தேடுவது உம்மையே என்றார் உடனே இயேசு உரைத்தார். நிறைந்த கையால் நியமம் நிறைவுறள் நாயகன் வகுத்த நல்வழியாகும். தடை செய்யாமல் தருவீர் பெரியர் உடனே வானிலிருந்து பறக்கும் புறாபுல் பரிசுத்த ஆவி இறங்கி வருவதை இயேசு கண்டார். ஓங்கும் வானிலே ஓரொளி கேட்டது, இவரே நமது இனிய குமாரர், இவரிடம் நான் என்னையே காண்கிறேன், பொங்கும் மகிழ்வில் பூரிப்படைகிறேன். உலகத்து மக்கள் யாவரும் தங்களின் பாவக்கரைகளை நீக்கிக் கொண்டு உள்ளத்தில் பேரானந்தமும் உவகையும் அடையும் பொருட்டு யோர்தான் நதிக்கரையில் புனிதமான திருமுழுக்கு நல்வேள்வி நடந்து கொண்டிருந்த விவிலிய பின்னணியினை இந்த பகுதியானது மிக அழகாக விவரிக்கிறது. அந்த புனிதமான திருமுழுக்கினை மக்களுக்கு தந்து கொண்டிருந்தவர் அருளப்பர் என்று அன்போடு அழைக்கப்படும் திருமுழுக்கு யோவான் ஆவார். அவர் யூதேய பாலை நிலத்திலும் யோர்தான் நதிக்கரைகளிலும் மிக எளிய வாழ்வு வாழ்ந்து வரவிருக்கும் மெசியாவின் வருகைக்காக மக்களை மனமாற்றத்தின் வழி ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்த பேரன்பர் ஆவார். இத்தகைய ஆன்மீக சூழலில் உலகத்தையே படைத்து இரட்சிக்கும் தெய்வீக வல்லமை கொண்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண மனிதனைப் போல தாமும் அந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உன்னத தன்மையினை தன் உள்ளத்தில் கொண்டார். அவர் பாவமற்ற தூயவராக இருந்தாலும் மானிட முறைமைகளுக்கு உட்பட விளைந்தார். விண்ணுலக அரசராகிய அவர் மண்ணுலக மனிதர்களின் முறைமைகளுக்கும் இறைவனின் திட்டத்திற்கும் முழுமையாக மதிப்பளிக்க எண்ணினார். இதனால் ஒரு சாதாரண பாவியைப் போல தம்மையே தாழ்த்தி கொண்டு அருளப்பர் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்த அந்த யோர்தான் நதிக்கரையை நோக்கி ஒரு எளிய மனிதராய் நடந்து சென்றார். அருளப்பரின் முன்னிலையில் போய் நின்ற இயேசுபிரான்
3: மக்களை நல்வழிப்படுத்தி அவர்களை நல்மணம் கொண்ட நல்லோர்களாக மாற்றுவதற்காக இந்த ஞானஸ்நானத்தை வழங்கிக் கொண்டிருக்கும் எம் உன்னத திருமுழுக்காளரே என்று புனித யோவானை போற்றி குருத்துவ மாண்போடு அவரை அன்போடு அழைத்தார். தொடர்ந்து இயேசு, இதோ உமது புனித கரங்களால் என் நல்முழுக்கினை பெற்றுக்கொள்வதற்காக எளியவனாகி அடியேன், உம்மை நாடி உம்மை அண்டி வந்துள்ளேன் என்று மிக மிக தாழ்மையோடு பணிவின் சிகரமாக நின்று அருளப்பரிடம் திருமுழுக்கு தருமாறு வேண்டி கூறினார். அவ்வாறு உரைத்தபடியே விண்ணிற்கும் மண்ணிற்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்து ஒரு சீடனைப் போல தன் இரு கரங்களையும் ஏந்தி அருளப்பரின் முன்னிலையில் ஞானஸ்நானம் பெறுவதற்காக தன் திருமுடியை தாழ்த்தி வணங்கி நின்றார். எல்லா துதிக்கும் பெருமைக்கு உரியவராகிய இயேசு மனித குலத்தின் மீட்புக்காக தன்னையே இவ்வாறு தாழ்த்தி கொண்டார். தனது முன்னே பிரபஞ்சத்தின் நாயகர் தலைவணங்கி நிற்பதைக் கண்ட அருளப்பர் பதறி போனார். உடனே தனது உள்ளங்கையால் இயேசுவின் திருக்கரங்களை தாங்கி பிடித்து அவரை தூக்கி நிறுத்தி, ஆண்டவரே, நீர் என் முன்னால் தாழ்வதா என்று கூறி தானும் இயேசுவின் காலடியில் மிக அதிகமாக தாழ்ந்து பணிந்து தனது தகுதியின்மையை வெளிப்படுத்தினார். பெரும் திகைப்புடன் இயேசுவை நோக்கிய அருளப்பர், ஆண்டவரே, உமது தூய்மையான கரங்களினால் இந்த உலகம் முழுவதுமே ஆன்மீக முழுக்கை நாடி தேடி காத்து கொண்டிருக்கிறது. உம்மால் படைக்கப்பட்ட சாதாரண மனிதனாகிய நானும் அந்த ஞானத்தையே உம்மிடம் தேடி நின்று கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்க நான் உமக்கு ஞானஸ்நானம் தருவதா? இது எப்படி பொருந்தும் என்று வினவினார். அகில உலகையும் ஆளும் தேவகுமாரனே, நான் உமக்கு ஒன்று சொல்கிறேன், கேளும். இந்த தேசமும் இதில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த மனித குலமும் தங்களின் பாவங்களிலிருந்து விடுதலை பெற தேடிக்கொண்டிருப்பது உங்களை மட்டும்தான். நீரே உலகின் ஒளியாகவும் தேடலின் முடிவாகவும் இருக்கும்போது சிறியவனாகிய நான் உமக்கு திருமுழுக்கு கொடுப்பது இறை நியதிக்கு மாறானது என்றார்.

0: செய்திகள்.
1: ஒவ்வொரு மனித உயிரும் இறைவனின் புனிதமான கொடை என்பதை உணர்ந்து அதன் மாண்பை பாதுகாக்குமாறு உலகெங்கிலும் உள்ள நம்பிக்கையாளர்கள் அனைவருக்கும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். ஜூலை 2 வியாழனன்று வெளியிட்டுள்ள ஜூலை மாதத்திற்கான தனது இறைவேண்டல் கருத்தில் இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை, நிபந்தனையின்றி வாழ்வை வரவேற்கவும் பலவீனமானவர்களை கனிவோடு அரவணைக்கவும் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்தையும் மரியாதையோடு வழிநடத்தவும் குரலற்றவர்களின் குரலாக நின்று அவர்களை துணிவோடு பாதுகாக்கவும் வலியுறுத்தினார். பிறர் மீது அலட்சிய மனப்போக்கை காட்டுவதாலும் மனிதரை புறக்கணிக்கும் கலாச்சாரத்தில் சிக்கிக் கொள்வதாலும் அவர்களை அன்பிற்குரியவர்களாக காண தவறியதற்காக இறைவனிடம் மன்னிப்பு கூறிய திருத்தந்தை, மனித உயிரை எப்போதும் மதித்து தேர்ந்தெடுக்கும் புதிய இதயத்தையும் அதை நடைமுறை செயல்களால் பாதுகாக்கும் தாராள மனப்பான்மையையும் அனைவருக்கும் அருளுமாறு இறைவேண்டல் செய்தார். திரு அவை வாழ்வின் நற்செய்திக்கு உயிரோட்டமான சாட்சியாக இருந்து ஒவ்வொரு உயிரும் வரவேற்கப்பட்டு மதிக்கப்படும் இல்லமாக விளங்க வேண்டும் என்றும் யாரும் புறக்கணிக்கப்படாத சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றும் திருத்தந்தை வலியுறுத்தினார். இறுதியாக ஆண்டவர் இயேசுவைப் போல மேன்மை, உண்மைத்தன்மை மற்றும் தன்னலமற்ற அர்ப்பணிப்புடன் ஒவ்வொரு மனித உயிரையும் நேசித்து அதன் ஒப்பற்ற மாண்பை வார்த்தைகளாலும் செயல்களாலும் உலகிற்கு அறிவிக்கும் சாட்சிகளாக வாழ அனைவருக்கும் அழைப்பு விடுத்து திருத்தந்தை தனது இறைவேண்டலை நிறைவு செய்தார்.
0: திருத்தந்தை 14 லியோ அவர்களின் ரோம் வாழ்வை பதிவு செய்யும் ரோமில் லியோ என்ற ஆவணப்படத்தை திருப்பீட தகவல் தொடர்பு துறையின் தலையங்க இயக்ககம் வெளியிட்டுள்ளது. திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்னர் ராபர்ட் பிரான்சிஸ் ப்ரோவைஸ்ட் அவர்கள் ரோம் நகரில் கழித்த ஆண்டுகளில் நேர்காணல்கள், காப்பக காட்சிகள் மற்றும் அரிய புகைப்படங்கள் வழியாக இந்த ஆவணப்படம் எடுத்துரைக்கிறது. செய்தியாளர்களான பெலிப்பே அரோரா, எஸ்பாலியட், சல்வத்தாரோ, செர்னூசியோ மற்றும் திசியானா கம்பீசி ஆகியோர் தயாரித்துள்ள இந்த ஆவணப்படத்தை ஜைமே விஸ்காயினோ ஆரோ தொகுத்து வழங்கியுள்ளார்.
1: தெற்கு வியட்நாமில் உள்ள தாக்ஸை திருப்பயண மையத்தில் ஜூலை 2 வியாழனன்று இடம்பெறவுள்ள அருள்பணி பிரான்சிஸ் சேவியர் துரோங் பூ தியப்பின் வரலாற்று சிறப்புமிக்க அருளாளர் பட்டமளிப்பு விழாவிற்கான இறுதி ஏற்பாடுகளை வியட்நாமிய கத்தோலிக்கர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். வியட்நாமில் இருந்து மட்டுமல்லாமல் இதர ஆசிய நாடுகள் மற்றும் உலகம் முழுவதிலும் உள்ள வியட்நாமிய சமூகங்களைச் சேர்ந்த ஏறத்தாழ 100,000 திருப்பயணிகள் இதில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது அந்நாட்டு வரலாற்றிலேயே மிகப்பெரிய கத்தோலிக்க கூட்டங்களில் ஒன்றாக அமைய உள்ளது. திருத்தந்தை 14 லியோ அவர்களின் சிறப்பு தூதர் கர்தினால் லூயிஸ் அந்தோனியோ தாக்லே அவர்கள் தலைமையில் நடைபெறும் இந்த அருளாளர் அறிவிப்பு திருப்பலியில் வியட்நாம் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த 2,000 அதிகமான அருள்பணியாளர்களும் ஏறத்தாழ 70 ஆயர்கள், பேராயர்கள் மற்றும் கர்தினால்களும் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காந்தோ மறை மாவட்டம் இந்த பிரம்மாண்ட கூட்டத்திற்கு வசதியாக பெரிய கூடாரங்கள், எல்இடி திரைகள், ஒலி அமைப்புகள், மருத்துவ முகாம்கள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட விரிவான பணிகளை நிறைவு செய்துள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் பங்கேற்கும் திருப்பயணிகளுக்காக கையால் செய்யப்பட்ட ஏறத்தாழ 30,000 ஜபமாலைகள், 50,000 புனித படங்கள் மற்றும் அருள்பணி தியப் பற்றிய ஒரு நினைவு புத்தகம் ஆகியவை தயார் செய்யப்பட்டுள்ளன. ஒன்றாக இருத்தல், பீயிங் டுகெதர் என்ற குறிக்கோளின் வழிகாட்டுதலோடு 280 மேற்பட்ட அருள்பணியாளர்களும் 100,000 தன்னார்வலர்களும் ஒன்றிப்பு மற்றும் பணிவாழ்வின் உணர்வோடு இந்த விழா சிறக்க உழைத்துள்ளனர்.
0: கத்தோலிக்கர்கள் தங்கள் கிறிஸ்தவ நம்பிக்கையை துணிவுடன் பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறிய பேராயர் ரொனால்டு ஹிக்ஸ் அவர்கள், எந்த ஒரு சவாலான சூழ்நிலையிலும் இயேசு எப்போதும் நம்மோடு படகில் இருக்கிறார் என்பதை நினைவில் கொண்டு ஒருபோதும் நம்பிக்கையை இழக்க வேண்டாம் என்றும் வலியுறுத்தினார். புனித பேதுரு பெருங்கோவிலில் திருத்தந்தை 14 லியோ அவர்களிடமிருந்து பேராயர்களுக்கு வழங்கப்படும் பல்லியம் எனும் ஆட்டு ரோமத்தால் செய்யப்பட்ட தோல் துகிலை பெற்றுக்கொண்ட பேராயர் ரொனால்டு ஹிக்ஸ் அவர்கள் வத்திக்கான் செய்திக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் இவ்வாறு தெரிவித்தார். தனது புதிய பொறுப்பை குறித்து பகிர்ந்து கொண்ட நியூயார்க் பேராயர் ரொனால்டு ஹிக்ஸ் அவர்கள் ஒற்றுமை, நற்செய்தி அறிவிப்பு மற்றும் சேவை ஆகியவற்றின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார். பல்லியம் பெற்றதை திருத்தந்தையுடனான ஆழமான ஒன்றிப்பின் அடையாளமாக விவரித்த பேராயர் ஹிக்ஸ் அவர்கள் மேலும் கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியில் வகையிலும் ஒற்றுமையை கடைபிடித்து புனிதர்களான பேதுரு மற்றும் பவுலை போல் வாழ வேண்டும் என்ற திருத்தந்தையின் அழைப்பையும் எடுத்து காட்டினார். அமெரிக்காவில் பிறந்த முதல் திருத்தந்தையிடமிருந்து இதனை பெற்றுக்கொண்டதில் தமக்குள்ள பெருமிதத்தை வெளிப்படுத்திய பேராயர் ஹிக்ஸ் அவர்கள் இருவருக்குமே சிக்காகோ நகருடன் இருக்கும் பூர்வீக தொடர்பையும் சுட்டிக்காட்டினார். நியூயார்க் நகரை பற்றி பேசிய பேராயர் ஹிக்ஸ் அவர்கள் நியூயார்க் மக்கள் குறித்து பொதுவாக சொல்லப்படும் எதிர்மறையான கருத்துக்களை உடைக்கும் விதமாக அவர்கள் தமக்கு அளித்த அன்பான வரவேற்பு தமக்கு வியப்பு அளிப்பதாக கூறினார்.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை இன்றைய புனிதர், நேர்காணல் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
2: ஜூலை 3, புனித தோமா. கலிலேய நாட்டில் ஏழ்மையான குடும்பத்தில் மீனவ பெற்றோருக்கு பிறந்தார் புனித தோமா. 12 திருத்தூதர்களுள் ஒருவரான இவர் ஆண்டவரை சந்திக்கும் முன் தச்சராகவும் கப்பல் கட்டுகிறவராகவும் தன் பணிகளை செய்தார். எதனையும் முழுமையாக அறிந்து நம்புகிற மனப்பான்மையை கொண்ட தோமா உயிர்த்த ஆண்டவரை நேரடியாக கண்ட பிறகே, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று அறிவித்து நம்பிக்கையினை அறிக்கையிட்டார். ஆண்டவரின் நற்செய்தியை முதன் முதலில் இந்தியாவிற்கு கொண்டு வந்த இவர் தன் முதல் நற்செய்தி அறிவிப்பினை தட்சசீலம் பகுதியில் அறிவித்து மக்களுக்கு திருமுழுக்கு அளித்தார். செகோட்டிரா தீவிற்கு சென்று சில காலம் மறைபணியாற்றிய தோமையார் கிபி 52 நவம்பர் 23 சேர நாட்டின் மலபார் பகுதியை வந்தடைந்து இறை பணியினை மேற்கொண்டார். மலபார் பகுதியில் பள்ளூர், முசிரிஸ், பரூர், கோட்டமங்கலம், காயல், நிர்ணம் மற்றும் கொல்லம் போன்ற இடங்களிலும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளிலும் ஆண்டவரின் நற்செய்தியை அறிவித்து 2 குருக்களையும் நியமனம் செய்தார். கிபி 65 கொரமண்டல் என்றழைக்கப்பட்ட சென்னை மயிலாப்பூர் பகுதிக்கு வருகை தந்து இறை பணிகளை செய்த தோமையார் கிபி 72 ஜூலை 3 அன்று பெரியமலை என்றழைக்கப்பட்ட இன்றைய தோமையார் மலையில் கொலை செய்யப்பட்டு இறைப்பதம் சேர்ந்தார். கொலை செய்யப்பட்ட புனித தோமாவின் உடலானது அன்றைய மயிலாப்பூர் அரசன் மகாதேவன் அனுமதி பெற்று தற்போது சாந்தோம் பேராலயம் அமைந்திருக்கிற இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. திருத்தூதர் புனித தோமாவின் பெருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் எதனையும் ஆய்ந்தறிந்து தெளிவான பார்வையோடு அணுக உறுதியேற்போம்.
1: நேர்காணல். இனிய இதயங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நான் உங்கள் அருட் சகோதரி பிரைடா. கடந்த பகிர்வுகளிலே திருத்தூது பணியாற்றும் பாலர் சபை குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடைய அருட்தந்தை இருதயராஜ் அவர்களிடமிருந்து கேட்டு அறிந்து கொண்டு வருகிறோம். இன்னும் பல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள அருட்தந்தை அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். அவரை நாம் வரவேற்போம். வணக்கம் ஃபாதர், மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாலர் சபை பற்றி நீங்க லாஸ்ட் டைம் குழந்தைகளுடைய அந்த கள்ளம் கபடமற்ற உள்ளத்தை பற்றி இலக்கி கொண்டீங்க ஃபாதர். இப்போ நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, இந்த பாலர் சபையுடைய ஒரு இயக்கம் எப்படி இருக்குது? ஏன்னா எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சிறு குழு கூட ஒரு இயக்கம், ஒரு செயல்பாடு, அது மாதிரி அது ஏதாவது இருக்கும். இந்த இயக்கம் எப்படி இயங்குகிறது அல்லது இந்த இயக்கம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி சிறு பகிர்வுகள் ஃபாதர்.
3: இந்த குழந்தைகளை பற்றி நினைக்கின்ற பொழுதெல்லாம் எனக்கு குதூகலமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா பிள்ளைகளோடு இருக்கும்போது நம்ம வயசு மறந்துடுது, நம்ம நரைச்செல்லாம் நிறைய மறந்துடுது, நம்முடைய உடல் சோர்வு வசதியெல்லாம் மறந்துடுது. ரெண்டு குட்டி பிள்ளைகள் எனக்கு தெரியும், இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. இந்த நடந்தது வந்து ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பாக. அதிரா அதிஷா அவங்களுக்கு அப்போ வந்து 6 வயசு இருக்கும் பெரிய பாப்பாவுக்கு, குட்டி பிள்ளைக்கு வந்து 4 வயசு இருக்கும். அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு, ஃபாதர் வி ஹவ் காட் கிஃப்ட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு, கிஃப்ட் எனக்கா தாத்தா பாட்டிங்களுக்கு அப்படின்னா, நான் வந்து ஒரு இல்லத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன், ஆரோக்கிய அன்னை பெற்றோர் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு, பெற்றோர் இல்லம் நாங்கள் கொஞ்சம் முதியோர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துறதுல, ஆரோக்கிய அன்னை பெற்றோர் இல்லம். இந்த சமூகத்தில் கைவிடப்பட்ட பெற்றோர்கள், பிள்ளைகள் இல்லாத பெற்றோர், ஏழையாக இருக்கிற பெற்றோர்கள், அவங்கள வைத்து முழுவதும் இலவசமாக அவர்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது ஒரு பெரிய பாக்கியம். அதனால அந்த புருஷன் சொல்லிச்சுங்க, தாத்தா பாட்டிங்களுக்கு வந்து வி ப்ரோடக்ட் ஸ்டப்டியா என்னம்மா என்ன எப்படி என்ன சோர்ஸ் அப்படின்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பர்ஸு கொடுத்தாங்க, பெரிய பர்ஸு, அது 1.5 கிலோ இருந்துடும். எல்லாம் நிறைய காயின்ஸ் அதெல்லாம் போட்டு வச்சு அதில் பார்த்தா ஏறக்குறைய 1800 செல்லறை 1800 ரூபாய் வரை இருக்கு.
1: பாராட்டக்கூடியது ஃபாதர், இந்த வயசுல அந்த குழந்தைங்க அவ்வளோ தூரம் சேமிச்சு கொடுக்கறதெல்லாம்
3: அவ்வளோ அப்படின்னா, நிச்சயமா அது ஒரு நாள்ல நடந்தது இல்லை, ஒரு வாரத்தில் நடந்தது இல்லை, நிச்சயமா 1 மாதத்திலையும் நடந்தது இல்லை, பல மாத அனுபவம் அப்படின்னா. எனக்கு என்ன என்னை தொட்டதுன்னா, அந்த பல மாதங்களாக அந்த பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் காசு கொடுக்குறாங்களோ, அதெல்லாம் கிஃப்ட் கொடுக்குறாங்களோ, அதை தான் செலவு பண்ணணும் அப்படின்னு இல்லாம அதை சேர்த்து வைக்கணும், சேர்த்து வைத்து யாருக்காவது ஏழைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்கல்ல, அதுதான் வந்து பாலர் சபையினுடைய 3வது இலக்கு. ஒன்று ஜெபிக்கணும், ஜெப திருத்தூது பணி செய்யணும். 2வது இறை வார்த்தையின் மத்தியில் ஆர்வம் இருக்கணும், இறை வார்த்தையை வாசிக்கணும், இறை வார்த்தையின் மூலமாக கடவுள் சொல்ல வரத அவங்க வந்து உள்வாங்கணும், அது நிச்சயமா அடுத்தவங்கிட்ட தான் கொண்டு போய் நிற்கும். அதற்காக தன்னை சுத்தி இருக்கிற கஷ்டப்படுகின்ற துயரப்படுகின்ற சக உறவுகளுக்கு உதவி செய்ய அவர்களை பயிற்றுவிப்பதுதான் இந்த தூதுரை பணியாற்றும் பாலகர் சபையினுடைய 3 முக்கியமான இலக்குகள்.
1: மிக்க நன்றி ஃபாதர். அந்த 3 இலக்குகளை விட அவருடைய செயல் வந்து மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுவும் குறிப்பாக அந்த பிள்ளைகளுக்கு 6 வயது 4 வயது, ஆக்சுவலாக அவளுக்கு என்னன்னே தெரியாது. இப்போ உங்களுடைய பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த கைவிடப்பட்ட பெற்றோர்கள் கூட யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனால் அவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு தோன்றி சேர்த்து வைத்து, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாள் காரியம் கிடையாது, பல மாதங்களுடைய அவர்களுக்கு கிடைத்த 1 ரூபாய் 2 ரூபாய்கள் எல்லாம் சேர்த்து அவ்வளவு தூரம் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அந்த குழந்தைகளை பாராட்டணும், அதிலும் குறிப்பாக அவங்க பெற்றோர்களையும் நம்ம பாராட்டணும். சோ இந்த நல்ல அனுபவத்திற்காக மிக்க நன்றி ஃபாதர்.
3: நான் இன்னும் ஒன்றையும் கூட இங்க பதிவு செய்ய ஆசைப்படுறேன். சிறு பிள்ளைகளை மையப்படுத்தியதா இருக்கிறதுனால, இந்த பெற்றோர் இல்லத்தில் பணியாற்றுகிறதுனால, அருகாமையில் இருக்கின்ற அருள் சகோதரிகள், இப்ப கிறிஸ்துமஸ் சீசன் அல்லது வந்து பிற மத சகோதரர்கள் பள்ளிக்கூடங்களில் தீபாவளி பொங்கல் அந்த தருணங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த சிறு பிள்ளைகளை வந்து உற்சாகப்படுத்துகிறாங்க. இப்போ நான் பணியாற்றுகின்ற பகுதியில் வந்து பிரசன்டேஷன் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, எஃப்எஸ்எம் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அகஸ்டினியன் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த சிறு பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க, இது மாதிரி முதியோர் இல்லங்கள் எங்களுக்கு மட்டுமே கிடையாது, அங்கே வந்து பிற மத சகோதரர்கள் நடத்துகின்ற முதியோர் இல்லங்கள் இருக்குது, மனநிலையினால் பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் வாழ்கின்ற இல்லங்கள் இருக்குது, அந்த இல்லங்களுக்கெல்லாம் சேர்த்து வந்து இவங்க வந்து பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க. இந்த பிள்ளைகள் கொடுக்குற பொருட்கள் ஆச்சரியமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு வந்து ஒரு முறை அவங்க வந்து கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த ஆண்டு முழுவதும் தேவையான சோப்பு பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு இது அவ்வளோ பொருட்கள் அப்படின்னா, அந்த சிறு பிள்ளையனுடைய உள்ளத்தில் அப்படி ஒரு தாகம் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அதனால் கல்வி நிறுவனங்கள் நடத்துகின்ற அருட்சகோதரிகள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரர்கள் இருக்கக்கூடிய முக்கியமான தார்மீக கடமையும் இந்த தூதுரை பணியாற்றுகின்ற பாலர் சபையை கட்டி எழுப்ப வேண்டும். பிள்ளைகளுக்கு இந்த தூதுரை பணியாற்றுகின்ற பயிற்சியை கொடுக்க வேண்டும், அனுபவத்தை கொடுக்க வேண்டும். அது அவர்கள் அருள்வாழ்வில் வளருமோ, பிரசநேகத்தில் வளருமோ, நச்செடி பணியாற்றுகின்ற இந்த காரியங்களில் தங்களை இணைத்து கொள்ளவும் மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். அதனால் ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸு இதை நம்ம ஒருபோதும் தவற விடவே கூடாது.
1: தேங்க்யூ ஃபாதர். இது போன்ற நல்ல அனுபவங்கள் நான் பள்ளிகளிலே பணியாற்றும் பொழுது செய்ததை இப்பொழுது நானும் நினைத்து மகிழ்கிறேன். ஏனென்றால் எங்களுக்கு தெரிந்த அருகில் இருக்கிற அன்னை தெரேசா அவர்களுடைய அந்த ஊனமுற்ற குழந்தைகள், அது இல்லாமல் முதியோர் இல்லங்களில் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் டைம் ஸ்பெஷலாக நம்ம ஸ்கூல்ஸ்லலாம் வந்து கிறிஸ்மஸ் டைம் போய் சந்திப்போம். எங் ஃபீஸ்ட் செயின்ட் ஆன் ஃபீஸ்ட் செலிப்ரேஷன்னா பிள்ளைகளிடமிருந்து எந்த விதமான பொருட்களும் வாங்குவது கிடையாது. அந்த பிள்ளைகளை அந்த இடத்திற்கு எடுத்துக்கொண்டு சென்று அவர்கள் யார் என்ன கஷ்டப்படுகிறார்கள் என்று அவர்கள் பார்வையிட்டாலே போதும், பழக்கமாக வாரத்திற்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு முறை நிறைய பொருட்கள் எல்லாம் வந்து அவர்கள் ஒரு சில உதவிகளை நாங்கள் செய்த அனுபவங்களை நினைக்கும் பொழுது எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறது ஃபாதர். தேங்க்யூ. இனிய இதயங்களே, அருட்தந்தை அவர்களோடு இணைந்து திருத்தூது பாடல் சபையினுடைய இயக்கமும் அதனுடைய இலக்கும் என்ன, அதை எவ்வாறெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்ற பல்வேறு கருத்துக்களை அருட்தந்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இன்னும் பல செய்திகளை நமக்கு பகிர இருக்கிறார். அதுவரை இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருட்சகோதரி பிரைடா.

0: செய்திகள்.
1: ஜூலை 1 புதனன்று சுவிட்சர்லாந்தின் ஏகோன் நகரில் இடம்பெற்ற ஆயர் அருள்பொழிவு நிகழ்வில் பங்கேற்ற புனித பத்தாம் பத்திநாதர் குருத்துவ கூட்டமைப்பின் ஆயர்கள் திருத்தந்தையின் ஆணை இல்லாமலும் அவரின் விருப்பத்திற்கு எதிராகவும் ஆயர் பட்டங்களை வழங்கியதால் அவர்கள் தானாகவே சபை நீக்க தண்டனைக்கு உள்ளாகியுள்ளனர் என்று விசுவாச கோட்பாட்டிற்கான திருப்பிடத்துறை அறிவித்துள்ளது. ஜூலை 2 வியாழனன்று வெளியிடப்பட்டு கர்தினால் விக்டர் மேன்வேல் பெர்னாண்டஸ் அவர்கள் கையெழுத்திட்டுள்ள இந்த ஆணை முதன்மை அருள்பொழிவு செய்தவராகவும் துணை அருள்பொழிவு செய்தவராகவும் செயல்பட்ட ஆயர்கள் அல்போன்சோ டி கிளாரட்டோ மற்றும் பெர்னாட் ஃபெலாய் ஆகியோருடன் புதிதாக ஆயராக அருள்பொழிவு செய்யப்பட்ட பாஸ்கல் ஷ்ரைபர், மைக்கேல் கோல்டேட், மிஷல் புவான்சினட் டி சிவ்ரி மற்றும் மார்க் ஹனாபியர் ஆகியோரும் பிளவுவாத செயலில் ஈடுபட்டதால் சபை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இதனுடன் இணைக்கப்பட்டுள்ள விளக்க குறிப்பு, அடுத்தடுத்து வந்த திருத்தந்தையர்கள் பல சதாப்தங்களாக பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் SSPX கூட்டமைப்புடன் முழுமையான ஒற்றுமையை மீட்டெடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்துவிட்டன என்பதை நினைவூட்டுகிறது. இந்த அண்மைய ஆயர் அருள்பொழிவு திருச்சபை சட்டத்தை வெளிப்படையாக மீறியுள்ளன என்றும் இது ஒரு முறையான பிளவை உருவாக்கியுள்ளது என்றும் அது கூறுகிறது.
2: புனித பத்தாம் பயஸ் குருத்துவ சகோதரத்துவ அமைப்பை சேர்ந்த அருட்பணியாளர்கள் மற்றும் பொதுநிலை நம்பிக்கையாளர்கள் கத்தோலிக்க திரு அவையுடன் முழுமையாக இணைய விரும்பும் நபர்களுக்கான புதிய நடைமுறைகள் வெளியிட்டுள்ளன. ஜூலை 1 புதனன்று இடம்பெற்ற பிளவுவாத செயலை தொடர்ந்து இந்த வழிமுறைகள் நம்பிக்கை கோட்பாட்டிற்கான திருப்பிடத்துறை வெளியிட்டுள்ளது. கடந்த காலத்தை போலல்லாமல் இதற்கு எந்த ஒரு சிறப்பு ஆணையமும் தேவையில்லை என்றும் இந்த செயல்முறை மறைமாவட்ட ஆயர்கள் மற்றும் துறவு சபை தலைவர்கள் மூலமாகவே கையாளப்படும் என்றும் நம்பிக்கை கோட்பாட்டிற்கிணங்க திருப்பிடத்துறை தெரிவித்துள்ளது. இதன்படி புனித பத்தாம் பயஸ் குருத்துவ சகோதரத்துவ அமைப்பிலிருந்து வெளியேறும் அருட்பணியாளர்கள் 2 வத்திக்கான் பொது சங்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் திருத்தந்தையர்களான 6 பவுல் மற்றும் 2 ஜான்பால் ஆகியோரின் வழிபாட்டு முறைகளின்படி திருப்பலி நிறைவேற்றப்படுவதன் சட்டப்பூர்வத்தன்மையை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் மேலும் திருத்தந்தைக்கும் திரு அவையின் போதனைகளுக்கும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் திரு அவை சட்டத்தின் கீழ் விதிக்கப்பட்டுள்ள திரு அவை தண்டனைகளிலிருந்து தங்களை விடுவிக்குமாறு கோரி தங்களின் சொந்த கையெழுத்துடன் எழுதப்பட்ட கடிதத்தை திருத்தந்தையிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அதனுடன் அவர்களின் குருத்துவ அருள்பொழிவு சான்றிதழ், நம்பிக்கை அறிக்கை மற்றும் உடன்பாட்டு படிவம் ஆகியவற்றையும் இணைக்க வேண்டியது அவசியமாகும்.
1: பேராயர் மார்சல் லெபவரே என்பவரால் 1970 நிறுவப்பட்ட புனித பத்தாம் பயஸ் குருத்துவ சகோதரத்துவ அமைப்பு 2 வத்திக்கான் சங்கத்தின் முக்கிய போதனைகளை நிராகரித்ததாலும் சீர்திருத்தப்பட்ட திருப்பலி வழிபாட்டை நிறைவேற்ற மறுத்ததாலும் கத்தோலிக்க திரு அவையிலிருந்து படிப்படியாக தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டது. திருத்தந்தையர்களான 6 பவுல், 2 ஜான்பால், 16 பெனடிக்ட், பிரான்சிஸ் மற்றும் 14 லியோ ஆகியோரின் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தை முயற்சிகளையும் மீறி நல்லிணக்க முயற்சிகள் மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்தன. 1988 பேராயர் லெபவரே அவர்கள் திருப்பிடத்துடன்

0: ஒரு கோட்பாட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். ஆனால் பின்னர் அதிலிருந்து பின்வாங்கி திருத்தந்தையின் அனுமதியின்றி 4 ஆயர்களை திருப்பொழுவு செய்தார். இதன் காரணமாக 1988 ஆண்டு ஜூலை 1 அன்று அவரும் புதிதாக நியமிக்கப்பட்ட ஆயர்களும் திரு அவையில் பிளவை ஏற்படுத்தும் குற்றத்தை செய்ததற்காக திரு அவையை விட்டு தானாகவே விலக்கப்படும் தண்டனைக்கு ஆளாயினர்.
1: அமெரிக்கா தனது 250வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வேளையில் விஸ்கான்சினில் உள்ள அவர் லேடி ஆஃப் சாம்பியன் தேசிய திருத்தலம், இறைவேண்டல், தியானம் மற்றும் புனிதர்களின் சாட்சிய வாழ்வு ஆகியவற்றின் மூலம் இந்த நிகழ்வை கொண்டாடுமாறு அமெரிக்கா மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. இத்திருத்தலத்தின் அதிபரான அருட்பணி ஆண்டனி ஸ்டீஃபன்ஸ் அவர்கள் ஒற்றுமை, தூய்மை மற்றும் நாட்டின் மறுமலர்ச்சிற்காக அன்னை மரியாவின் பரிந்துரையை வேண்டி ஜூலை 1 முதல் 9 வரை 9 நவநாள் ஜபத்தை தொடங்கியுள்ளார். நாடு முழுவதும் மக்கள் இதில் பங்கேற்பதை ஊக்குவிக்கும் வகையில் 50,000-க்கும் மேற்பட்ட ஜப அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. இந்த 250வது ஆண்டின் நிறைவை நினைவு கூறும் வகையில் இத்திருத்தலம் அமெரிக்காவின் கத்தோலிக்க புனிதர்கள் என்ற தனித்துவமான கண்காட்சி ஒன்றையும் நடத்துகிறது. இது அமெரிக்கா முழுவதிலும் உள்ள 76 திருத்தலங்களில் இருந்து படங்கள், புனித பண்டங்கள் மற்றும் தகவல்களை ஒன்றிணைத்து நடத்தப்படுகிறது. இக்கண்காட்சி அமெரிக்காவின் புனிதர்கள், அருளாளர்கள், வணக்கத்துக்குரியவர்கள் மற்றும் இறை ஊழியர்களின் வாழ்க்கையை எடுத்து காட்டுவதுடன் நாட்டின் வரலாற்றில் கத்தோலிக்கர்களின் வளமான பங்களிப்பையும் வெளிப்படுத்துகிறது. 1959 ஆண்டு அடில் பிரைஸ் என்பவருக்கு அன்னை மரியா காட்சியளித்த அமெரிக்காவின் முதலாவது மற்றும் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டதுமான ஒரே மரியன்னை காட்சி தளத்தில் அமைந்துள்ள இத்திருத்தலம் போதனை மற்றும் நற்செய்தி அறிவிப்பு பணிகளை தொடர்ந்து ஆற்றி வருகிறது.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை இன்றைய புனிதர் நேர்காணல் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
2: ஜூலை 3, புனித தோமா. கலிலேய நாட்டில் ஏழ்மையான குடும்பத்தில் மீனவ பெற்றோருக்கு பிறந்தார் புனித தோமா. 12 திருத்தூதர்களுள் ஒருவரான இவர் ஆண்டவரை சந்திக்கும் முன் தச்சராகவும் கப்பல் கட்டுகிறவராகவும் தன் பணிகளை செய்தார். எதனையும் முழுமையாக அறிந்து நம்புகிற மனப்பான்மையை கொண்ட தோமா உயிர்த்த ஆண்டவரை நேரடியாக கண்ட பிறகே, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று அறிவித்து நம்பிக்கையினை அறிக்கையிட்டார். ஆண்டவரின் நற்செய்தியை முதன் முதலில் இந்தியாவிற்கு கொண்டு வந்த இவர் தன் முதல் நற்செய்தி அறிவிப்பினை தட்சசீலம் பகுதியில் அறிவித்து மக்களுக்கு திருமுழுக்கு அளித்தார். செகோட்டிரா தீவிற்கு சென்று சில காலம் மறைபணியாற்றிய தோமையார் கிபி 52 நவம்பர் 23 சேர நாட்டின் மலபார் பகுதியை வந்தடைந்து இறை பணியினை மேற்கொண்டார். மலபார் பகுதியில் பள்ளூர், முசிரிஸ், பரூர், கோட்டமங்கலம், காயல், நிர்ணம் மற்றும் கொல்லம் போன்ற இடங்களிலும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளிலும் ஆண்டவரின் நற்செய்தியை அறிவித்து 2 ஆயர்களையும் குருக்களையும் நியமனம் செய்தார். கிபி 65 கொரமண்டல் என்றழைக்கப்பட்ட சென்னை மயிலாப்பூர் பகுதிக்கு வருகை தந்து இறை பணிகளை செய்த தோமையார் கிபி 72 ஜூலை 3 அன்று பெரியமலை என்று அழைக்கப்பட்ட இன்றைய தோமையார் மலையில் கொலை செய்யப்பட்டு இறைப்பதம் சேர்ந்தார். கொலை செய்யப்பட்ட புனித தோமாவின் உடலானது அன்றைய மயிலாப்பூர் அரசன் மகாதேவன் அனுமதி பெற்று தற்போது சாந்தோம் பேராலயம் அமைந்திருக்கிற இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. திருத்தூதர் புனித தோமாவின் பெருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் எதனையும் ஆய்ந்தறிந்து தெளிவான பார்வையோடு அணுக உறுதியேற்போம்.
1: நேர்காணல். இனிய இதயங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நான் உங்கள் அருட் சகோதரி பிரைடா. கடந்த பகிர்வுகளிலே திருத்தூது பணியாற்றும் பாலர் சபை குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடைய அருட்தந்தை இருதயராஜ் அவர்களிடமிருந்து கேட்டு அறிந்து கொண்டு வருகிறோம். இன்னும் பல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள

0: கிடைக்கின்ற பொழுதெல்லாம் எனக்கு குதூகலமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா பிள்ளைகளோடு இருக்கும்போது நம்ம வயசு மறந்துடுது, நம்ம நரைச்செல்லாம் நிறைய மறந்துடுது, நம்முடைய உடல் சோர்வு வசதி எல்லாம் மறந்துடுது. ரெண்டு குட்டி பிள்ளைகள் எனக்கு தெரியும், இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. இந்த நடந்தது வந்து ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பாக. அதிரா அதிஷா அவங்களுக்கு அப்போ வந்து 6 வயசு இருக்கும் பெரிய பாப்பாவுக்கு, குட்டி பிள்ளைக்கு வந்து 4 வயசு இருக்கும். அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து, ஃபாதர் வி ஹவ் காட் கிஃப்ட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு, கிஃப்ட் எனக்கா, தாத்தா பாட்டிங்களுக்கு அப்படின்னா, நான் வந்து ஒரு இல்லத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன், ஆரோக்கிய அன்னை பெற்றோர் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு, பெற்றோர் இல்லம், நான் கொஞ்சம் முதியோர் என்ற வார்த்தையை பயன்படுத்துறதுல, ஆரோக்கிய அன்னை பெற்றோர் இல்லம், இந்த சமூகத்துல கைவிடப்பட்ட பெற்றோர்கள், பிள்ளைகள் இல்லாத பெற்றோர், ஏழையா இருக்கிற பெற்றோர்கள், அவங்கள வைத்து முழுவதும் இலவசமாக அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு பெரிய பாக்கியம். அதனால அந்த பொருசன் சொல்லிச்சுங்க, தாத்தா பாட்டிங்களுக்கு வந்து வி ப்ரோட்டெக்ட் கப்பையா, என்னம்மா என்ன எப்படி என்ன சோர்ஸ் அப்படின்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பர்ஸ் கொடுத்தாங்க, பெரிய பர்ஸ், அது 1.5 கிலோ வந்துடும். எல்லாம் நிறைய காயின்ஸ் அதெல்லாம் போட்டு வச்சு, அதில் பார்த்தா ஏறக்குறைய 1800 சில்லறை, 1800 ரூபாய் வரையிறது.
1: பாராட்டக்கூடியது ஃபாதர். இந்த வயசுல அந்த குழந்தைங்க அவ்வளோ தூரம் சேமிச்சு கொடுக்கறதெல்லாம்
0: அவ்வளோ அப்படின்னா, நிச்சயமா அது ஒரு நாள்ல நடந்தது இல்லை, ஒரு வாரத்தில் நடந்தது இல்லை, நிச்சயமா 1 மாதத்திலையும் நடந்தது இல்லை, பல மாத அனுபவம் அப்படின்னா. எனக்கு என்ன எண்ணெய் தொட்டதுன்னா, அந்த பல மாதங்களாக அந்த பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் காசு கொடுக்குறாங்களோ, எல்லாம் கிஃப்ட் கொடுக்குறாங்களோ, அதை தான் செலவு பண்ணணும் அப்படின்னு இல்லாம அதை சேர்த்து வைக்கணும், சேர்த்து வைத்து யாருக்காவது ஏழைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்கல்ல, அதுதான் வந்து பாலர் சபையினுடைய 3வது இலக்கு. 1, ஜெபிக்கணும், ஜெப திருத்தூது பணி செய்யணும். 2, இறைவார்த்தையின் மத்தியில் ஆர்வம் இருக்கணும், இறைவார்த்தையை வாசிக்கணும், இறை வார்த்தையின் மூலமாக கடவுள் சொல்ல வரத அவங்க வந்து உள்வாங்கணும், அது நிச்சயமா அடுத்தவங்கிட்ட தான் கொண்டு போய் நிற்கும். அதற்காக தன்னை சுத்தி இருக்கிற கஷ்டப்படுகின்ற துயரப்படுகின்ற சக உறவுகளுக்கு உதவி செய்ய அவர்களை பயிற்றுவிப்பதுதான் இந்த தூதுரை பணியாற்றும் பாலகர் சபையினுடைய 3 முக்கியமான இலக்குகள்.
1: மிக்க நன்றி ஃபாதர். அந்த 3 இலக்குகளை விட அவருடைய செயல் வந்து மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுவும் குறிப்பாக அந்த பிள்ளைகளுக்கு 6 வயது 4 வயது, ஆக்சுவலாக அவளுக்கு என்னன்னே தெரியாது. இப்போ உங்களுடைய பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த கைவிடப்பட்ட பெற்றோர்கள் கூட யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனால் அவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு தோன்றி சேர்த்து வைத்து, நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாள் காரியம் கிடையாது, பல மாதங்களுடைய அவர்களுக்கு கிடைத்த 1 ரூபாய் 2 ரூபாய்கள் எல்லாம் சேர்த்து அவ்வளவு தூரம் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அந்த குழந்தைகளை பாராட்டணும், அதிலும் குறிப்பா அவங்க பெற்றோர்களையும் நம்ம பாராட்டணும். சோ இந்த நல்ல அனுபவத்திற்காக மிக்க நன்றி ஃபாதர்.
0: நான் இன்னொன்றையும் கூட இங்க பதிவு செய்ய ஆசைப்படுறேன். அந்த சிறு பிள்ளைகளை மையப்படுத்தி இதா இருக்கிறதுனால, இந்த பெற்றோர் இல்லத்தில் பணியாற்றுகிறதுனால, அருகாமையில் இருக்கின்ற அருள் சகோதரிகள், இப்ப கிறிஸ்மஸ் சீசன் அல்லது வந்து பிற மத சகோதரர்கள் பள்ளிக்கூடங்களில் தீபாவளி பொங்கல் அந்த தருணங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த சிறு பிள்ளைகளை வந்து உற்சாகப்படுத்துகிறாங்க. இப்போ நான் பணியாற்றுகின்ற பகுதியில் வந்து பிரசன்டேஷன் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, எஃப்எஸ்எம் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அகஸ்டினியன் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. இது இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த சிறு பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க, இது மாதிரி முதியோர் இல்லங்கள் எங்களுக்கு மட்டுமே கிடையாது, அங்கே வந்து பிற மத சகோதரர்கள் நடத்துகின்ற முதியோர் இல்லங்கள் இருக்கு, மனநிலையினால் பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் வாழ்கின்ற இல்லங்கள் இருக்கு, அந்த இல்லங்களுக்கெல்லாம் சேர்த்து வந்து இவங்க வந்து பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க. இந்த பிள்ளைகள் கொடுக்குற பொருட்கள் ஆச்சரியமா இருக்கும். எனக்கு வந்து ஒரு முறை அவங்க வந்து கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த ஆண்டு முழுவதும் தேவையான சோப்பு பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு இது அவ்வளோ பொருட்கள் அப்படின்னா, அந்த சிறு பிள்ளைகளுடைய உள்ளத்துல அப்படி ஒரு தாகம் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அதனால கல்வி நிறுவனங்கள் நடத்துகின்ற அருட்சகோதரிகள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரர்கள் இருக்கக்கூடிய முக்கியமான தார்மீக கடமையும் இந்த தூதுரை பணியாற்றுகின்ற பாலர் சபையை கட்டியெழுப்ப வேண்டும். பிள்ளைகளுக்கு இந்த தூதுரை பணியாற்றுகின்ற பயிற்சியை கொடுக்க வேண்டும், அனுபவத்தை கொடுக்க வேண்டும். அது அவர்கள் அருள்வாழ்வில் வளருமோ, பிரசநேகத்தில் வளருமோ, நச்செடியை பணியாற்றுகின்ற இந்த காரியங்களில் தங்களை இணைத்துக் கொள்ளவும் மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கும். அதனால ஃபாதர் சிஸ்டர்

0: இதை நம்ம ஒருபோதும் தவற விடவே கூடாது.
1: தேங்க்யூ ஃபாதர். இது போன்ற நல்ல அனுபவங்கள் நான் பள்ளிகளிலே பணியாற்றும் பொழுது செய்தவை இப்பொழுது நானும் நினைத்து மகிழ்கிறேன். ஏனென்றால் எங்களுக்கு தெரிந்த அருகில் இருக்கிற அன்னை தெரேசா அவர்களுடைய அந்த ஊனமுற்ற குழந்தைகள், அது இல்லாமல் முதியோர் இல்லங்களில் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் டைம், ஸ்பெஷலாக நம்ம ஸ்கூல்ஸ்லலாம் வந்து கிறிஸ்மஸ் டைம் போய் சந்திப்போம். எங் ஃபீஸ்ட் செயின்ட் டைம் ஃபீஸ்ட் செலிப்ரேஷன்னா பிள்ளைகளிடமிருந்து எந்த விதமான பொருட்களும் வாங்குவது கிடையாது. அந்த பிள்ளைகளை அந்த இடத்திற்கு எடுத்து கொண்டு சென்று அவர்கள் யார் என்ன கஷ்டப்படுகிறார்கள் என்று அவர்கள் பார்வையிட்டாலே போதும், வழக்கமாக வாரத்திற்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு முறை நிறைய பொருட்கள் எல்லாம் வந்து அவர்கள் ஒரு சில உதவிகளை நாங்கள் செய்த அனுபவங்களை நினைக்கும் பொழுது எனக்கும் மிக சந்தோஷமாக இருக்கிறது ஃபாதர். தேங்க்யூ. இனிய இதயங்களே, அருட்தந்தை அவர்களோடு இணைந்து திருத்தூது பாடர் சபையினுடைய இயக்கமும் அதனுடைய இலக்கும் என்ன, அதை எவ்வாறெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்ற பல்வேறு கருத்துக்களை அருட்தந்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இன்னும் பல செய்திகளை நமக்கு பகிர இருக்கிறார். அதுவரை இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருட் சகோதரி பிரைடா.

0: செய்திகள்.
1: ஜூலை 1 புதனன்று சுவிட்சர்லாந்தின் ஏகோன் நகரில் இடம்பெற்ற ஆயர் அருள்பொழிவு நிகழ்வில் பங்கேற்ற புனித 10 பத்திநாதர் குருத்துவ கூட்டமைப்பின் ஆயர்கள் திருத்தந்தையின் ஆணை இல்லாமலும் அவரின் விருப்பத்திற்கு எதிராகவும் ஆயர் பட்டங்களை வழங்கியதால் அவர்கள் தானாகவே சபை நீக்க தண்டனைக்கு உள்ளாகியுள்ளனர் என்று விசுவாச கோட்பாட்டிற்கான திருப்பிடத்துறை அறிவித்துள்ளது. ஜூலை 2 வியாழனன்று வெளியிடப்பட்டு கர்தினால் விக்டர் மேன்வேல் பெர்னாண்டஸ் அவர்கள் கையெழுத்திட்டுள்ள இந்த ஆணை முதன்மை அருள்பொழிவு செய்தவராகவும் துணை அருள்பொழிவு செய்தவராகவும் செயல்பட்ட ஆயர்கள் அல்போன்சோ டி கிளாரட்டோ மற்றும் பெர்னாட் ஃபெலாய் ஆகியோருடன் புதிதாக ஆயராக அருள்பொழிவு செய்யப்பட்ட பாஸ்கல் ஷ்ரைபர், மைக்கேல் கோல்டேட், மிஷல் ஃபான்சினெட் டி சிவ்ரி மற்றும் மார்க் ஹனாபியர் ஆகியோரும் பிளவுவாத செயலில் ஈடுபட்டதால் சபை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இதனுடன் இணைக்கப்பட்டுள்ள விளக்க குறிப்பு, அடுத்தடுத்து வந்த திருத்தந்தையர்கள் பல சதாப்தங்களாக பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் SSPX கூட்டமைப்புடன் முழுமையான ஒற்றுமையை மீட்டெடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்துவிட்டன என்பதை நினைவூட்டுகிறது. இந்த அண்மைய ஆயர் அருள்பொழிவு திருச்சபை சட்டத்தை வெளிப்படையாக மீறியுள்ளன என்றும் இது ஒரு முறையான பிளவை உருவாக்கியுள்ளது என்றும் அது கூறுகிறது.
0: புனித 10 பயஸ் குருத்துவ சகோதரத்துவ அமைப்பை சேர்ந்த அருட்பணியாளர்கள் மற்றும் பொதுநிலை நம்பிக்கையாளர்கள் கத்தோலிக்க திரு அவையுடன் முழுமையாக இணைய விரும்பும் நபர்களுக்கான புதிய நடைமுறைகள் வெளியிட்டுள்ளன. ஜூலை 1 புதனன்று இடம்பெற்ற பிளவுவாத செயலை தொடர்ந்து இந்த வழிமுறைகள் நம்பிக்கை கோட்பாட்டிற்கான திருப்பிடத்துறை வெளியிட்டுள்ளது. கடந்த காலத்தை போலல்லாமல் இதற்கு எந்த ஒரு சிறப்பு ஆணையமும் தேவையில்லை என்றும் இந்த செயல்முறை மறைமாவட்ட ஆயர்கள் மற்றும் துறவு சபை தலைவர்கள் மூலமாகவே கையாளப்படும் என்றும் நம்பிக்கை கோட்பாட்டிற்கிணங்க திருப்பிடத்துறை தெரிவித்துள்ளது. இதன்படி புனித 10 பயஸ் குருத்துவ சகோதரத்துவ அமைப்பிலிருந்து வெளியேறும் அருட்பணியாளர்கள் 2 வத்திக்கான் பொது சங்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் திருத்தந்தையர்களான 6 பவுல் மற்றும் 2 ஜான் பால் ஆகியோரின் வழிபாட்டு முறைகளின்படி திருப்பலி நிறைவேற்றப்படுவதன் சட்டப்பூர்வத்தன்மையை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் மேலும் திருத்தந்தைக்கும் திரு அவையின் போதனைகளுக்கும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் திரு அவை சட்டத்தின் கீழ் விதிக்கப்பட்டுள்ள திரு அவை தண்டனைகளிலிருந்து தங்களை விடுவிக்குமாறு கோரி தங்களின் சொந்த கையெழுத்துடன் எழுதப்பட்ட கடிதத்தை திருத்தந்தையிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அதனுடன் அவர்களின் குருத்துவ அருள்பொழிவு சான்றிதழ், நம்பிக்கை அறிக்கை மற்றும் உடன்பாட்டு படிவம் ஆகியவற்றையும் இணைக்க வேண்டியது அவசியமாகும்.
1: பேராயர் மார்சல் லெபவரே என்பவரால் 1970 நிறுவப்பட்ட புனித 10 பயஸ் குருத்துவ சகோதரத்துவ அமைப்பு 2 வத்திக்கான் சங்கத்தின் முக்கிய போதனைகளை நிராகரித்ததாலும் சீர்திருத்தப்பட்ட திருப்பலி வழிபாட்டை நிறைவேற்ற மறுத்ததாலும் கத்தோலிக்க திரு அவையிலிருந்து படிப்படியாக தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டது. திருத்தந்தையர்களான 6 பவுல், 2 ஜான் பால், 16 பெனடிக் பிரான்சிஸ் மற்றும் 14 லியோ ஆகியோரின் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தை முயற்சிகளையும் மீறி நல்லிணக்க முயற்சிகள் மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்தன. 1988 பேராயர் லெபவரே அவர்கள் திருப்பிடத்துடன் ஒரு கோட்பாட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். ஆனால் பின்னர் அதிலிருந்து பின்வாங்கி திருத்தந்தையின் அனுமதியின்றி 4 ஆயர்களை திருப்பொழிவு செய்தார். இதன் காரணமாக 1988 ஜூலை 1 அன்று அவரும் புதிதாக நியமிக்கப்பட்ட ஆயர்களும் திரு அவையில் பிளவை ஏற்படுத்தும் குற்றத்தை செய்ததற்காக திரு அவையை விட்டு தானாகவே விலக்கப்படும் தண்டனைக்கு ஆளாயினர்.
0: அமெரிக்கா தனது 250 ஆண்டு நிறைவை கொண்டாடும் வேளையில் விஸ்கான்சினில் உள்ள அவர் லேடி ஆஃப் சாம்பியன் தேசிய திருத்தலம் இறைவேண்டல், தியானம் மற்றும் புனிதர்களின் சாட்சிய வாழ்வு ஆகியவற்றின் மூலம் இந்த நிகழ்வை கொண்டாடுமாறு அமெரிக்கா மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. இத்திருத்தலத்தின் அதிபரான அருட்பணி ஆண்டனி ஸ்டீஃபன்ஸ் அவர்கள் ஒற்றுமை, தூய்மை மற்றும் நாட்டின் மறுமலர்ச்சிக்காக அன்னை மரியாவின் பரிந்துரையை வேண்டி ஜூலை 1 முதல் 9 வரை 9 நவநாள் தொடங்கியுள்ளார். நாடு முழுவதும் மக்கள் இதில் பங்கேற்பதை ஊக்குவிக்கும் வகையில் 50,000 மேற்பட்ட ஜெப அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. இந்த 250 ஆண்டு நிறைவை நினைவு கூறும் வகையில் இத்திருத்தலம் அமெரிக்காவின் கத்தோலிக்க புனிதர்கள் என்ற தனித்துவமான கண்காட்சி ஒன்றையும் நடத்துகிறது. இது அமெரிக்கா முழுவதிலும் உள்ள 76 திருத்தலங்களில் இருந்து படங்கள், புனித பண்டங்கள் மற்றும் தகவல்களை ஒன்றிணைத்து நடத்தப்படுகிறது. இக்கண்காட்சி அமெரிக்காவின் புனிதர்கள், அருளாளர்கள், வணக்கத்துக்குரியவர்கள் மற்றும் இறை ஊழியர்களின் வாழ்க்கையை எடுத்துக் காட்டுவதுடன் நாட்டின் வரலாற்றில் கத்தோலிக்கர்களின் வளமான பங்களிப்பையும் வெளிப்படுத்துகிறது. 1959 அடில் பிரைஸ் என்பவருக்கு அன்னை மரியா காட்சியளித்த அமெரிக்காவின் முதலாவது மற்றும் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டதுமான ஒரே மரியன்னை காட்சி தளத்தில் அமைந்துள்ள இத்திருத்தலம் போதனை மற்றும் நற்செய்தி அறிவிப்பு பணிகளை தொடர்ந்து ஆற்றி வருகிறது.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.